0: mere book knowledge cannot be called true education. True education is that which is a harmonious blend of secular as well as spiritual education. In today's discourse, Baba comments on the inadequacies of modern education and emphasizes upon the wisdom and teachings of the ancient sages and seers, as they alone give us wisdom and true education. Let us now collect the pearls of wisdom from a divine discourse that Bhagwan Baba delivered on 15th January 2004 in Prashanthi Nilayam during the Sankranti celebrations.
1: சிலையேறும் சித்ராதி சித்திர பிரரோச்சுலு தாத்தோத்கரமப்பம் நப்ரதலமு தைரியம்பு எந்தேனியோ விஸ்துதிம்புலச்சி பிரத்யேக பிரபஞ்சம்பு நந்து பிரத்யேக பிரபஞ்சம்புனம்

மலஹாரி பியாரி மாயி மீர மனவிகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் மாலஹாரி தாரி மாயி மீர மனவிகார் கரண மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண

அக்டோபர் ஆதிவாரம் 20வ தேதி காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. காலரு பின்